0: கரிமா பிகாஸ் பேங்க் லிமிடெட் ஆக்சஸ் டு ஆல்.
1: தபால் அழிய சுந்தே ஒன்னுசா ரேடியோ அண்ட் அரேன் 99.1 சபேகா லாகி சுத்தனா
2: नेपाली रेडियो नेटवर्क रेडियो एनआरएन 99.1 मा यो हो युट्युब हिट्स।